107.8 FM ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரும் குன் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். ஸ்ரோத்ரங்கள, இண்டத்தோ ரம்சான் சில்சிலா காரியக்கிரமத்தில் பேரிடோ ஹெரிய சாஹித்தி லேக்கக கவி பின சிந்தக்காயிட்டுள்ளோ கே பி அப்துல் காதர் குத்தெத்தூரு அயல்டோ நல்லத்தொரு புக்கில் நின்றுத்து ஜீவனத்தை பிரதிபிம்பிசிரோ மானவியத்தை பின சௌஹார்தத்தை ஈவொரு எழுத்துங்க கேட்டுன்னு வருவா.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தாரு ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரத்தி ஒருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நகமே சமா தெரிஞ்சோண்டுங்க நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களும் தௌர்பல்யத்தெல்லாம் நகமே குர்த்திசியோன்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்குக்கு நல்ல சகார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்குக்கு இன்னைங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்கள் நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல விஷயம். துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னரோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்புற தேடுற முன்னலோ நாங்கள் நங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸ் அடக்காயிட்டுண்டு. பிரத்தி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் இல்லைங்க அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனலும் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகிறோம். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குறு. இனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேரம் எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. பேர ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததுலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தை பர்த்திடோகு சகரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்கள் தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்தில் முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்தில் சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இது எல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேர்ஸ் பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

பத்திரிக்கைங்க. உதாரணக்கு நீங்களோ பெல்கி இதாகட்டு, பெல்கிரி ஆகட்டு, அத்தவா பின்ன எழுதியதா அது, அத்தவா நாங்களோ நீலாவில் வந்து நந்த லேக்கணங்க, பின்ன ஜனவாகினியில் வந்து, முங்காரில் வந்து, இப்படத்துக்கு நீங்களோ வார்த்தா பாரதியில் வந்து, இங்கே நல்ல குறிய லேக்கணங்கள்ல நான் எழுதியது உண்டு. பின்ன எனக்கு செம்மை உற்சாக கிட்டியது, எனக்கு செம்மை ஆகாஷவாணியில் காரியக்கிரமம் கிட்டித்து, மங்களூர் ஆகாஷவாணியில். மங்களூர் ஆகாஷவாணியில் கதை, கவனா, அதில் பின்ன கூறிய பாஷணங்க நான் செம்மை தாக்கும் அவகாசம் கிட்டித்து. இதெல்லாம் எனக்கு செம்மை எழுதுகிற ஓதுக லோக்கத்தில் நண்ட நானே நண்டமே நான் மறக்கூட விளையாக்கித்து நேர்கு எனக்கு செம்மை எழுதுவா செல்ல உற்சாக வந்ததெல்லாம் ஈ காரணத்தில் ஆயிட்டு. ஐத்தேங்கு நான் ஒன்றும் நினைப்பாக்கணும் என்று சொன்னேங்க, எனக்கு கன்னடத்தில் நான் 1970 ஜண்டில் ஒரு பூக் எழுதிய பிரவாதி முகமது பைகம்பர் சென்னு, அதுக்கு செம்மை அதில் மெச்சார் செம்மை புரோசா தந்தாள். அதில் பின்ன 1974 இசவியில் நான் இந்த ஜெண்டா மொத்தம் கன்னட புக்கு பக்ரீதுன்ற ஒரு புக்கு வந்து அதில் உடுப்பியோட முஸ்லீம் யங் மென்ஸ் அசோசியேஷன் தாங்க விடுகடாக்கியார். அது ஜண்டு புக்கு நான் கன்னடத்தை எழுதியது. பின்ன கன்னடத்தை எழுதியதை பிடி பிடி லேக்கணங்க, பரகங்க, கவனங்க இதெல்லாம் அது வேறு வேறு பத்திரிக்கைகள் ஸ்மரண சஞ்சிக்கல் வந்து அல்லான்சாரில் வந்து, சன்மார்க்கத்து வந்து, அல் மிஃப்தாகில் வந்து, தவாநிதியில் வந்து, இங்கே வேறு வேறு பத்திரிக்கைகள் எல்லாம் வந்து அங்கே எழுதுகிற ப்ரோசானக்கப்ப கிட்டித்து. அதே ஈ காலத்தெல்லாம் ஈ பேரி பாஷையில் எழுதணும் அத்தோ எழுதோ ஆகணும் சொல்ல ஒரு கல்பனை எனக்கு வந்துட்டே இல்லை. பேரி பாஷையில சாகித்யத்துக்கு உபயோகம் ஆக்கோனுக்கும் ஆகுடும் சொல்ல ஒரு கல்பனை எனக்கு வந்துட்டே இல்லை. ஒக்கந்தைத்து சொன்னீங்க நண்டோ நண்டோ ஒரு பாரி பலியோ தோஸ்தின் அகமது நூரி மைக்கால எழுதியாள் அயல் அப்பா ஈ குரான் கன்னடத்துக்கு தர்ஜிமாக்கி வந்துட்டு. அப்போ ஒருக்க நான் அயல் அவுத்து நான் அயலத்துக்கு செம்மே எனக்கு பாரி முட்டத்து அயலோ சம்பர்க்க இந்து ஒரு கையில் அவுத்து பிடிச்சப்ப அயல் அவுத்து போயிருந்தேன். அவுத்து போயப்போ அயல் ஈ கொரிய பேரி கவனம் எழுதியதெல்லாம் கேசட் ஆக்கி வச்சதுகளை எனக்கு காட்டித்தயல் பாரி நல்ல கவனங்க அது. பேரி பாஷையில் இத்தனை நல்ல கவனம் வரவு சாத்திய உண்டு சொல்ல கல்பனமே எனக்கு அப்போ அத்தனை முக்த நான் ஆயிட்டேன். இது அயலோ கவனங்க அயலோ அத்புத வாய்க்குரிய கவனங்களை நான் கேட்டேன். கேளண்டா மக்களை கேளண்டா இண்டத்த காலத்தை நிரூபிச்சிட்டு கௌமுற ஓஸ்தவரை நோக்கிட்டு செல்ல அதில் ஒரு கவனம் அங்கே செம்மை கேட்டேன். அப்பன கைத்து பேரி பாஷையிட நாங்கள் உபயோகாக்கிறது கவனங்க எத்தனையும் வரும் நான் செடுதில் கேட்டோயினா நாங்கள் ஜானபத சாகித்ய பேரில் இருந்தது எத்தனை நல்லோ நண்டு அவுத்துலே அங்கே ஜானபத சாகித்யத்து ஒரு ஒரு வாத்தாவரணம் இந்த நண்டு அப்பா நேர்கு அயல்கு செபினா சென்னைங்கு மாலை பாட்டு சென்னைங்க பாரி பிடிச்சா அயில் மொய்தி மாலை விளையாட்டு பண்ண வந்து இந்த அயல்கு நிபிசத்து மாலை மொய்தி மாலை அதில் இந்த நாங்கள் அவுத்துலு ஈ செபினத்து ஒரு வேலி சங்கிரகமே இந்த அப்பா அதில் ஓதி வந்துட்டு அதுல எல்லாம் ஈ வாத்தாவரணம் கவுத்தின் இதை நான் செபினா எப்போ ஓதிக்கல நான் ஆ டைமில் நக்கா அதில் ஓதுகிற ஆசக்தி இருந்துக்கல நாங்கள் அவுத்துல ஈ ஜானபாத ஈ கலை அங்கே சாகித்யத்தை ஒரு வாத்தாவரணம் இந்த இப்போ நாங்கள் குத்தத்துவத்து போய்த்துன்னு தைத்தேங்க அவட தாயிரத்தோ இது கோல் கல்லிடோ எல்லாம் இப்பவும் காணும் அவட சரி அது ஒரு முன்னோத்த காலம் அகல்லே அதில் அங்கத்துல சங்கிரகம் இப்பவும் கொரியங்கும் அவட உண்டு. ஈ அகமது நூரி டவுத்துக்கு நான் போய் பேர் தைத்து சென்னேன் இதெல்லாம் ஏழு ஈ பேரி பாஷோட கேசட்டு வாணாக்கிட்டு நான் காட்டியப்பா ஈ பேரி பாஷில் இத்தனை சந்தத்த சாகித்ய பிறகு சாத்திய உண்டல்லே சொல்ல ஒரு கல்பனை வந்து அதே டைமில் நாங்கள் சம்சுத்தின்னு மடிக்கேறி அயலோ கொரிய பேரி பாட்டுங்களை கேசட்னா கேட்டேன் எனக்கு அது அத்புத வாய்த்து கண்டுத்து. நான் முன்னோலே கேஸ் நரசிம்மசாமியோட மைசூர் மல்லிகை ஓதிட்டு அதில் பிரபாவிதாயும் எனக்கு சம்சுத்தின் மடிக்கேறிடோ இது ஆறு ஆட்டியோ தொட்டிலா இது ஏக்கினா உடோ கட்டிலா கேட்டப்பா இது அத்புதவாய ஒரு காவிய சிருஷ்டி நான் அபியரிச்சேன். எந்த சேர்ந்தீங்க அஞ்சு ஜண்டு ரூபகத்தையில் எதிர்வகிக்குது ஒன்று கட்டிலு ஒன்று தொட்டிலு நான் பகுஷா பேரி பாஷையில் அவன்து ஜந்து ரூபகத்தை ஆர் எழுதியதே நான் நோக்கிட்டல கட்டிலு தொட்டிலு செல்லது ஜண்டு ரூபகத்தை எதிர்பெச்சிட்டா எழுதிய கல்பனோட ஆ பாவ சுந்தர கவனம் உண்டல்லே அது நாக்கு பாரி ஆகர்ஷணம் ஆயிடுது. நான் இப்போ சொல்ல சம்சுத்தின் மடிக்கேறி பேரி பாஷையோ மட்டுக்கு செல்லுங்க நாங்களோ ஈ பாவகீத்தை அயில் எழுதிய போல தாம்பத்திய கீதை அயில் எழுதிய போல அவருக்கும் எழுதோ ஆகலன்ட்டு எந்த சின்னங்க அதில் கவனம் எல்லாம் ஓதியப்போ எனக்கு கேஎஸ் நரசிம்மசாமியோட மைசூர் மல்லிகை ஓதியோ நினைப்பாயன்ட்டு இப்போ அதில் பின்ன நான் செம்மை நாங்களும் சம்சுத்தின் மடிக்கேறிய செம்மை கவனங்களில் கேட்டேன். அப்போ அது புக்காயிட்டு வந்துட்டல பகுஷா அதப்பா கேசட் ஆகிட்டு வந்துட்டு இந்த அதில் பின்ன நாங்கள் இப்ராஹிம் தண்ணீர் வாழ்ந்தோம் எனக்கு எப்போ நினைப்பாட ஒரு கவி அயல் அயல் ஈ பிரகிருத்தில் எத்தனை சந்த உடனே சொல்லி சேர்ந்தேங்க பேரி

0: ഇയാളെ സമാജസേവക അഹമ്മദ് ബാവ പടീൽ ദുനിയാവിൽ ഉള്ള എല്ലാവർക്കും സമാജസേവ ആക്കോകു ആവില്ല സമാജസേവ ആക്കോകു കാസ് പേനോട്ടു ചൊമ്മത്തെ ആൽമാറ് ബിയാറ ഇനി കൊറിയ ആൽമാർ കാസ് ഇല്ലെങ്കും സമാജസേവ ആക്കോകു സാധ്യാണ്ട് കാട്ടി തണ്ടാറ് അതിൽ ഒരാൾ ആയിത്തിക്കർ എം അഹമ്മദ് ബാവാക്ക പടീൽ ഇയാളെ കൊടുക്കൈതാണി അല്ല അങ്ങനെ ദാന ആക്കുകു അയലിട്ട കോട്ടിക്കണക്കിൽ കാസും ഇല്ല തൻ്റെ അതത്തിൽ ഇന്നെതിരെ ദാന ആക്കര് ചമ്മത്തെ പൈസക്കാര കച്ചരക്കാർക്ക് ആർക്ക് എങ്ങനെ ദാന ആക്കുന്നുണ്ട് കൊന്തിക്കില്ല അങ്ങനത്തെങ്ങ ആറിൻ്റ് അഹമ്മദ് ബാവാക്കു പിടിയുണ്ടു അങ്ങനെ മുതു പിടിച്ചിട്ട് ബിസയ അരിപ്പാട്ടിത്ത് അങ്ങ് തന്നെതിരെ അർഹമായ ആൽമാർക്ക് എത്തുപാട്ടു സ്വരപ്പണി അഹമ്മദ് ബാവാക്ക ഇപ്പം ആക്കിയോണ്ട് ഉണ്ടു അതും ഏ ഒരു പ്രചാരം കൊയ്ക്കാണ്ട് അയാൾക്ക് ഇപ്പം വയസ്സ് 75 ആയങ്ക അയാളെ സമാജസേവക്ക് വയസ്സ് അടിബന്തില്ല ഒരു സുബേക്ക് എഞ്ചിത്ത് ഏതെങ്കിലും ഒരു ഫയൽ പിടിച്ച് ഔത്തര ജാല് ഇരിഞ്ഞെങ്കിൽ മൈക്കാല ബാംഗ്ലൂരുണ്ട് ചുത്തി പിടിച്ചിട്ട് സമുദായത്തെ മൂപ്പന്മാർ ഗവൺമെൻറ് ഓഫീസർമാരെ മുട്ട പോയിട്ട് ആ സ്വരപ്പണി ആക്കാണ്ട് അയാൾക്ക് വർക്ക് വരാല് അത് അയാളെ ആദത്തിൽ പോന്നത് മഞ്ചേശ്വര ഉദ്യാവരത്തോ മൊഹീദിൻ പിന്നെ കുദ്രോളി കണ്ടത് പള്ളിരോ ഹലീമ ദമ്പതിരോ മോണയിത്ത് 1945 ഫെബ്രുവരി 14 എം അഹമ്മദ് ബാവ മൊഹീദിൻ പടിയിൽ പുറന്നെത്ത് മൈക്കാലത്തിലെ 10 പഠിച്ചോ ഇയാള് തൻ്റെ ചെറിയ വയസ്സിലെ മൈക്കാലത്തോ ബന്ദറോ അടിക്കേര ബൻസാലില് ക്ലർക്ക് അയത്ത് സ്വരത്തക്ക് സേരിത്ത് കൊറിയ വർഷ അവിടെ സ്വരപ്പനെ ആക്കിയോ അയാള് 1965 അടിക്കേര സ്വന്ത ബാണിയ തുടങ്ങിത്ത് അത് റൊട്ടുകു കാടുത്പത്തി ബാണിയും സുറു ആക്കിത്ത് ഈ ബാണിയ കച്ചോടത്തൊട്ടുകു സമാജസേവം ആക്കുകു തുടങ്ങിത്ത് മുസ്ലിം ലീഗറോ മൂപ്പന്മാർ ആയിത്തിന്നോ സി അബ്ദുൽ ഹമീദ് സി കുഞ്ഞിപ്പക്കി ഹാജിയാർ റൊട്ടുകു സേരിത്ത് മുസ്ലിം ലീഗുകൾ ഗുരുതിശുകൊണ്ടിത്തു അത്ര മാത്രമല്ല മൈക്കാല നഗരപാലിക്കരോ മെമ്പർ ആയിട്ട് ഗന്ധിത്ത് ചൊന്നെങ്കിൽ 1977 പിടിച്ചിട്ട് 1977 തോലോ മൈക്കാലത്തോ കോർപ്പറേറ്റർ ആയിട്ട് ആൽമാർ സേവ ആക്കിയിട്ട് 1978 ഇയാൾ കോൺഗ്രസ് പക്ഷത്തേക്ക് സേർപ്പെടെ ആയിത്ത് ചെറുത്തിലെ അഹമ്മദ് ബാവാക്കു ബേറെ ബേറെ ആസ്പത്രിക്ക് പോയിട്ട് അവിടെ അഡ്മിറ്റ് ആയിത്തിന്നോ സീക്കിർ അങ്ങനെ ഗുർത്താർത്ത ഇല്ലെങ്കും അങ്ങനെ കഷ്ടത്തേക്ക് സ്പന്ദന ആക്കര ആദത്തിന്ത് അതിര് ഇപ്പം അയാൾ മുന്ത് വരിശീര് ഇത്തരത്തോലു അയാൾ 28 ബട്ട ചോര ദാന ആക്കിയർ അത് റൊട്ടുകു സാമാജിക ധാർമ്മിക ശൈക്ഷണിക രാജകീയ സാഹിത്യ സാംസ്കൃതിക ക്ഷേത്രത്തിലും നയിച്ചിരു അതിലും ബാംഗ്ലൂരു ബൊംബായി മൈക്കാലത്തിൽ ഹജ്ജിക്ക് പോണ്ടങ്ങളെ കിദ്മത്ത് എടുത്തിട്ട് 1974 പിടിച്ചിട്ട് ഇത്തരത്തോലു ദക്ഷിണ കന്നഡ ജില്ലാ പീസ് കമ്മിറ്റി മെമ്പർ ആയിത്തുണ്ടു അതല്ലാണ്ട് ബൈക്കംപാടിയിൽ ഉള്ള മൈക്കാലത്തോ APMC മെമ്പർ പിന്നെ ഡയറക്ടർ അതേപോലെ കേന്ദ്ര ബാരി സാഹിത്യ പരിഷത്തിലോ മെമ്പർ ആയിത്തുണ്ടു കേന്ദ്ര ചേംബർ ഓഫ് കോമേഴ്സിലോ ഖജാഞ്ചി പിന്നെ ഫൈനാൻസ് അക്കൗണ്ട് ഉപസമിതിയിലോ അധ്യക്ഷ മംഗ്ലൂർ മർച്ചന്റ് അസോസിയേഷനിലോ ഉപാധ്യക്ഷ മൈക്കാലത്തോ മില്ലത്ത് ക്രെഡിറ്റ് കോഓപ്പറേറ്റീവ് സൊസൈറ്റി ഉപാധ്യക്ഷ പിന്നെ ഡയറക്ടർ അതേപോലെ മുസ്ലിം സെൻട്രൽ കമ്മിറ്റിയിലോ സെക്രട്ടറി പാൽഘാട്ട് സദർൻ റെയിൽവേ ബലക്കേദാരോ മെമ്പർ കേന്ദ്ര ചേംബർ ഓഫ് കോമേഴ്സ് റെയിൽവേ സബ് കമ്മിറ്റിയിലോ അധ്യക്ഷ മൈക്കാല യൂണിവേഴ്സിറ്റിയിലോ ഹ്യൂമൻ എത്തിക്കൽ കമ്മിറ്റിയിലോ മെമ്പർ ആൾ ഇന്ത്യ മില്ലി കൗൺസിലോ സെക്രട്ടറി മൈക്കാല സെൻട്രൽ മാർക്കറ്റിലോ ഗൗരവ അധ്യക്ഷ മൈക്കാലത്തോ ബെങ്കര കസബത്തോ മുസ്ലിം ദഫന ഭൂമി അഭിവൃദ്ധി കമ്മിറ്റിയിലോ മെമ്പർ ആയിട്ടുണ്ട് ബാരി സംഘടനയിലും സക്രിയമായിട്ടുള്ള അഹമ്മദ് ബാവാക്ക മൈക്കാല യൂണിവേഴ്സിറ്റിയിലോ ബാരി അധ്യയന പീഠത്തോ മെമ്പർ ആയിട്ടുണ്ട് 2021 വർഷത്തോ കർണാടക ബാരി സാഹിത്യ അക്കാഡമിയിലോ ഗൗരവ പ്രശസ്തി ഇയാൾക്ക് കിട്ടിയത് അതല്ലാണ്ട് മസ്കത്തിൽ ഉള്ള മൈക്കാല ബാരി സംഘടനയോ പ്രശസ്തി കിട്ടിയത് കർണാടക യൂണിയോഫ് സംഘടനയോ സർ സയ്യദ് അഹമ്മദ് ഇന്ദി പ്രശസ്തി ഇയാൾക്ക് കിട്ടിയത് ഹജ്ജിക്ക് പോണ്ടെങ്കിലോ കിദ്മത്ത് എടുത്തത് കൈത്ത് 2001 മദീനത്തെ അമീർ ഇയാൾക്ക് ഖാദിമുൽ ഹുജാജ് പ്രശസ്തി കൊടുത്തിട്ടു ചമ്മന ആക്കിയത് അത്ര മാത്രമല്ല അഹമ്മദ് ബാവാക്ക നല്ലൊരു കളിക്കാരം ഒക്കു ഓട്ട ഫുട്ബോള് ക്രിക്കറ്റ് വോളിബോള് ഷട്ടൽ ബാഡ്മിന്റൺ കളിച്ചോണ്ടിന്ത് ജണ്ട് ബട്ട ഹജ്ജിക്ക് പോയോ അഹമ്മദ് ബാവാക്ക പെഞ്ഞായി കൈറുനിസ ഒരു ആണ് പിന്നെ ജണ്ട് പെൺമക്കളെ സംസാരത്തൊട്ടുകു മൈക്കാലത്തോ പടിയൽ കർമാറിൽ ഇതിപ്പ നിലച്ചിരു
1: നാൻ 14-2 1945 നൻ്റെ ജനന ഇതിൽ പിന്നെ ഉറുദു ഹയർ എലിമെൻ്ററി സ്കൂളിലോ 6 തോലാക്കിത്ത് 7 പിന്നെ കെൻഡ്ര ഹൈസ്കൂൾ ഡൊങ്കർകീരിൽ പോയോ 1957 எஸ்எல்சி ஆக்கிட்டு 1958 பந்தர் ஒரு பிரக்யாத்த பாணியத்தால் உமர் ஃபாரூக் ரங்காடி ஆஸ் எ கிளார்க் ஐத்து அவடு கூடிய அவடு கூடித்து 1988 அதே அங்காடி சர்வீஸ் ஆக்கி வந்தேன். அதில் பின்ன சோஷியல் சர்வீஸுக்கு நான் இணைஞ்சிருந்தேங்கி 1960 நண்ட ஒரு சங்காய் இஸ்மாயில் செல்றாள் கிட்டித்து அயால் ஜுமாத்து பல்லுற தனியில் ஒரு டிபி பேஷண்ட்டு அவட சீக்கிள் தெரிஞ்சு கொண்டிருந்து அயால் நாங்கள் ஜெண்டால் ஒட்டி குட்டியும் போய் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக்கிய. அதில் பின் நாங்கள் கங்கநாடி ஹாஸ்பிட்டல் போயப்போ ஒரு கந்தகத்தை ஒரு காதர் செல்ற ஒரு லெப்ரஸி நாங்கள் காணோ கிட்டித்து நமக்கு ஜெம கஷ்டம் உண்டு. அயல் கும்பைத்து நாங்கள் கங்கநாடி ஃபாதர் முல்லஸ் ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்த்து அட்மிட் ஆக்கிய. அயலுக்கு மீன் வைத்து எல்லா சௌகரியம் அவட ஆக்கி கொடுத்த. அதில் பின்ன அவரு நண்ட சோஷியல் சர்வீஸு பொலிட்டிக்கல் லைஃப் அவட ஸ்டார்ட் ஆயிடுது. அதில் பின்ன 1960 எனக்கு ஃபஸ்ட் டைம் சி குஞ்சு பக்கி செல்றால் ஊற்ற ஒரு வேதிக்கையில் எனக்கு ஒரு பல்க பரிவுகளில் ஆஸ்பத் ஆக்கி தந்து ஃபஸ்ட் நண்டகில் மைக் தந்து அதில் பின்ன நான் நானானமந்த சோஷியல் சர்வீஸில் கூடித்து 1960 மேங்களூர் ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருந்தார். நாங்கள் பழைய போட்டில் ஹஜ்ஜி போண்டங்கு அவுட் போய்த்து சர்வீஸ் கொடுத்தோன்னு இருந்தேன். உடுத்த மஞ்சள் போய்த்து மஞ்சள் பின்ன ஸ்டீமரில் தச்சித்து அவுத்த பாம்பே தொலை போண்டோம். அதில் பின்ன அங்கே வேறு கப்பலில் ஹஜ்ஜி போண்டோம். 1960 அங்கு சர்வீஸ் கொடுத்தேன். அதில் பின்ன நான் யூத்ஸ் லீகர் பிரசிடென்ட் ஆயித்து டவுன் எலெக்ட் ஆய. அதில் பின்ன டவுன் முஸ்லீம் லீகர் ஜெனரல் செக்ரட்டரி ஆயித்து எலெக்ட் ஆய. யூத்ஸ் லீகர் பிரசிடென்ட் ஆயித்து எலெக்ட் ஆய. அப்பமே ஸ்கூலுக்கு போன்ற மக்களுக்கு புக்கு கொடுக்குறோம் யூனிஃபார்ம் கொடுக்குறோம் அதில் பணியில் நான் கூடிய. 1973-72 நான் முனிசிபல் கவுன்சில் ரைத்து பந்தர் ஏரியத்தோ சி அப்துல் அமீது நான் பின்ன கேஜி பணிக்கர் இங்கே மூணாள் ஓட்டியை கொடுத்து பௌர சமயத்தை ஆக்கிட்டாங்க. ஆ வருஷம் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தேன். அதிகாரத்துக்கு வந்து ஆரே திங்கல் வாமன் கொடியல் பயில் சேர்மேன் ஆயிட்டு அயல் மறுச்சு போய்த்து அதில் பின்ன பிளேசிஸ் டிசோசா சேர்மேன் ஆயிட்டு வந்து 73-76 நான் முனிசிபல் கவுன்சில் ரைத்தினேன். அதே டைமில் நான் அதில் பின்ன நான் 1958 உமர் ஃபாரூக் செல்றாயில் அங்காடி கூடித்து அதே அங்காடியில் நக்கையில் செம்ம சோஷியல் சர்வீஸ் ஆக்கிற ஆஸ்பத்திரி நக்கு தந்து அதில் பின்ன நான் அங்காடி 30 சர்வீஸ் ஆக்கித்து பர்த்து வந்தேன். பர்த்து வந்து 1996 சுப்பே ஷெட்டி செல்ற ஒரு ஆள் நண்ட சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கும் போய்த்து சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கும் போய்த்து அதே வருஷம் நான் சாதாரண ஒரு 400 மெம்பர் நாங்கள சமுதாயத்தை பாணியத்தங்களோ வேறு சமுதாயத்தங்களும் அதுகளுக்கு மெம்பர் ஆக்கித்து நான் கூட்டிய. அதே வருஷம் நண்ட போர்டுக்கும் கோந்தார் புனேலாலுள்ள போர்டுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு பிரதிஷ்டித சம்சாயத்திக்கு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் அதில் நான் போய்த்து 2000 எனக்கு டிவிஷன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் நண்ட ஒரு மெம்பர் ஆக்கித்து சேம்பர் கடத்தித்து. அப்போ ஆ கடத்தியப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் ஈஜாக 83 வந்தேன். அப்போ நான் கூட ரயில்வே கேட்டு பந்து செம்ம தக்லீஃப் ஆகி கொண்டிருந்து அப்போ 2000 நான் கூட 146 பீச்சல்ற ஒரு ரயில்வே கேட்டு அண்டர் பிரிட்ஜ் ஆக்கணும் சேர்ந்து 2014 தோலோ அது ஹோராட்டாக்கிய. 2014 நான் கூட அண்டர் பிரிட்ஜ் கிட்டுது. அதே சமயத்தில் நமக்கு மேங்களூர் பெங்களூர் ரயில் ஆகணும் சேர்ந்து செம்மையால் ஒரு கேளிக்கைந்து பஸ்ஸில் ஜாகே இல்லை ஆளுக போக தக்லீஃப் ஆகும். அதுக்கு பேர் வைத்து பெல்லியோ 2007 பெல்லியோ ரயில் ரோக்கோ கூட கங்கநாடு ரயில்வே ஸ்டேஷனில் ஆக்கிய. அதில் பின்ன அதே 2008 பின் புத்தூருக்கு போய்த்து நாங்கள் சேம்பர் சேர்மேன் ஆயித்தின்த்து பிரசிடென்ட் ஆயித்தின்த்து கும்பலே நரசிம் பிரபு அயல் நேதத்தில் பெல்லிய ரயில் ரோக்கோ நாங்கள் புத்தூரில் ஆக்கிய. அதில் நாங்கள் சக்ஸஸ் ஆயிட்டு டிவிஜன் ரயில்வே அங்கே பண்ணார். நீங்கள் எந்த பெங்களூர் இவட ரயில் ஆகணும் நாங்கள் ஆக்கித்தண்டா. அதுக்கு பேன்மைத்து நான் சித்தராமையாகும் பின்ன தங்கவேலு சொல்கிற ரயில்வே மினிஸ்டருக்கும் நான் மெமரானம் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் நண்டைகளும் உண்டு. அதுங்கனே நடந்தோம் நிற்கும்போதுக்கு ஜண்டாயிரத்தி பூனாரில் நமக்கு பிரிட்ஜு கிட்டித்து 2005 மேங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டைத்து அப்போ நண்ட பெல்லிய ஒரு கினாவிந்து பெங்களூர் தோல் ஹஜ்ஜி யாத்திரை ஹஜ்ஜிக்கு போண்டாங்க நாங்களை ஸ்டேட்டில் போகிந்து மேங்களூர் எம்ஏ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகும்போத்துக்கு நாங்கள் பெங்களூர் எம்ஏ ஹஜ்ஜி ரங்க போக சென்று இடி அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் எத்தனை ஆள் ஹஜ்ஜி போண்டார் அங்கே ஒரு இடி லிஸ்டேமே பிரஃபுல் குமார் பட்டேலுக்கு நாங்கள் போய்த்து ஜான் பிரசாத் மேனேஜர் சார் நேதத்தில் நான் போய்த்து ஒரு மெமரண்டம் கொடுத்தேன். 2008 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மேங்களூரில் வைத்து 2008 ஒலிம்போ ஊர்த்தமே ஹஜ்ஜி போகு ஆளுக்கு ஆயிட்டு அதில் பின் நான் நமக்கு மக்காளி படுப்பு அண்டர் பிரிட்ஜ் நமக்கு ஒரு பிரிட்ஜ் ஆகணுன்ட்டு 1984 ஒரு கேளிக்கை இருந்து அதில் பூர்த்தியாக்கோவின் வைத்து இப்போ அதுக்கு போராட்டம் நடத்தி கொண்டு உள்ள அதுக்கு ஸ்மார்ட் சிட்டி அண்டரில் 40 கோடி ரூபாய் வச்சிரு அதில் 20 கோடி ரூபாய் இப்போமே டிவிஜனல் ரயில்வேக்கு ரெமிட் ஆயிரு ஆ பணி இப்போ ப்ரோசஸ் ஆகிக்கொண்டு அதில் பின் நண்ட வெளிய ஒரு கனசு என்ன சொன்னி நமக்கு சவுத் கேன்ரா டிஸ்ட்ரிக்டில் இப்போ முன்னாள் தனிமை பள்ளி ஆ பள்ளியில் கபிரஸ்தானுக்கு ஒரு பாரி கஞ்சஸ்ட் ஆய ஜாக பாப்புலேஷன் ஏரியோன்னு போயிட்டு கபிரஸ்தான் அந்த வெளியேத்தில் அது நமக்கு வெளிய ஒரு ஜாகையில் கபிரஸ்தான் ஆகும்னு சென்று 2004 ஏபி இப்ராஹிம் அப்படின்ட்டு போய் நான் ஒரு ரிக்வஸ்ட் ஆக்கேன். அப்போ ஏபி இப்ராஹிம் நக்கு பெங்கர கஸ்பாலு ஒரு 3 ஏக்கர் 95 சென்ஸ் பக்கம் நாங்கள் கபிரஸ்தானுக்கு தந்து அது 2014 நாங்கள் தந்தது சில காரணாந்தத்தில் பணி ஆகலை. 2018 அதுக்கு மேன்மைத்து காம்பவுண்ட் வால் கட்டகும் மேங்களூர் ஒரு பெல்லிய லீடிங் பிஸ்னஸ் மேன் நண்டகையில் 25 லாக் ரூபாய் தந்து இப்போ அதில் ஒரு கம்பவுண்ட் வாலும் அதுக்கு மீன் மாயந்திர ஃபெசிலிட்டிஸ் உண்டு மையத்து குளிபாட்டுறதா அப்படின்னு நிஸ்கரிக்கிறதா எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இப்போ ஆகிக்கொண்டு உண்டு. இப்போ அந்திம ஹந்தத்தில் அது உண்டு. அதில் பின்ன நான் ஹஜ்ஜிகர் நங்கேமே கூட மேங்களூர்லேயுமே ஆகணும் சென்று அதுக்கு மீன் மாய உள்ள ஃபைல்ரோ நான் எடுத்து முன்னால் போயேன். அது நக்கு ஜண்டு சங்காய்மார் நக்கு சாத்து தந்தார். ஒன்று பிஎஸ் பஷீரும் அதில் பின்ன மொய்தீனாக்கர மர்மோனும் ஷெரீஃபும் இங்கே ஜாகி தந்தார் சாத் தந்தார். நாங்கள் போய்த்து ஜண்டு ஜாகி ஹஜ்ஜிகருக்கு மேன்மைத்து ஐடென்டிஃபை ஆக்கிறா அது இப்போ ஜண்டு ஜாகியும் கோட்டில் உண்டு. இப்போ நண்ட பெல்லிய ஒரு குஷீர விசேஷம் சென்னைங்க ஒன்றும் பெங்கரில் ஒரு கபிரஸ்தான் என்னாமத்தது நமக்கு ஹஜ்ஜிகருக்கு ஜாகி தந்தது அவட ஒரு ஹஜ்ஜிகர் ஆகுறது. பின்ன நண்ட ஹாபி சென்னைங்க ஹாஸ்பிட்டலில் போய்த்து ரோகி மாறு நோக்குறோம் பாலுகுள்ள பெண் மக்களுக்கு பாலுகுள்ள சௌகரியம் ஆக்குறோம் எஜுகேஷன் இந்த மக்களுக்கு எஜுகேஷன் கொடுபாட்டுறோம். பின்ன இது பிளான்டிங் மர நடுறோம் அங்கத்ததெல்லாம் நக்கு பெரிய ஹாபி கார்டனிங். பின்ன ஸ்போர்ட்ஸில் நான் நல்ல ரன்னரு நான் கோல் கீப்பரு நான் ஆல்ரவுண்டரு நான் பாஸ்கெட் பால் இது வாலிபால் கலிக்கோ ஷட்டில் கலிக்கோ இதிலெல்லாம் பாரி நக்கு உத்தேஜனத்து நண்ட பாலியத்தில் நான் அதெல்லாம் கழிச்சு கொண்டு இருந்தேன். இப்போ மாத்திரம் அதுகளை நான் தெல் தூராக்கித்து ஈ லெவல் நண்ட இப்பத்த ஏஜுக்கு எந்த சோஷியல் சர்வீஸ் ஆகிறோம் அது இப்போ நான் ஆல்மார்க் கொடுத்து கொண்டு இன்ஷால் நக்கு பின்ன ஒரு இது 2000 போனோம்னாலும் நான் ஹஜ்ஜிக்கு போயேன். ஹஜ்ஜிக்கு போயப்போ நண்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து நான் மொஹ்சினா கித்வாய்க்கு கடத்தி கொடுத்துருந்தேன். மொஹ்சினா கித்வாய் அவுடுத்தோ நண்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ஹஜ்ஜிர மதீனத்த கவர்னராய ஷேக் இயாத் ஷிர்கி சில்ரால ஆஃபீஸு கடத்தி கொடுத்துட்டு அவுடுத்த நான் மகரிப் கடிச்சு பருத்த வரும்போது ஒரு ஆள் வந்து நண்ட அவுடுத்த பில்சோன்னு போய்த்து நக்கு அவுடுத்த மதீனத்த ஷேக் இன்சார்ஜ் கவர்னர் ஆஃப் மதீனா ஷேக் இயாத் ஷிர்கி சில்ரால் நக்கு சன்மான ஆக்கித்து நக்கு பேன்மயக்குரிய சாமான அவட தந்து அதில் பின்ன நான் ஹஜ்ஜிக்கு போண்டங்களோ நான் 1980 பாம்பேயிலும் போய்த்து ஹஜ்ஜிக்கு போயவங்க சர்வீஸ் கொடுத்து கொண்டிருந்தேன். பெங்களூர்லும் கொடுத்து கொண்டிருந்தேன். மேங்களூர்லும் இப்போ கொடுத்து கொண்டு இல்லை இன்ஷா அல்லா. அதில் பின்ன நக்கு மேங்களூர் யூனிவர்சிட்டியில் ஹியூமன் எத்திக்கல் கமிட்டியில் ஒரு மெம்பர்ஷிப் கிட்டிது. அதில் படிக்கிற மக்கள் வில உத்தேஜனம் உண்டதுக்கு அதுபோலுமே மேங்களூர் யூனிவர்சிட்டியில் அதில் பின்ன நக்கு பேரி அத்தியாயன பீட்டாய்த்து அதிலும் கிட்டித்து நக்கு பேரி ஒரு அகாடமி ஆவணு சென்று நான் மறைச்சு போயோ ரஹீம் டீக்கே ரொட்டிக்க சுமார் வருஷம் அதுக்கு மேன்மை நான் பணியெடுத்துட்டு லாஸ்ட்டுக்கு ஹலீமா சாப்ஜலு அண்டத்தோ மினிஸ்டராயோ ராணி சதீஷ், ராணி சதீஷ் சதீஷர்கிட்ட ஒத்தாயக்கிட்டு நங்க அகாடமி தரணும்னு சொல்கிற ஒரு கேளிக்கை நாங்கள் வச்சா. அதில் கொரிய டைமில் பின்னமே நாங்கள் வேறு அகாடமி கிட்டித்து அதில் சுருத்த பிரசிடென்ட் ஐத்து நாங்கள் எம்பி அப்துல் ரஹ்மான் சாப் ஐத்து. அதில் பின்ன எம்பி அப்துல் ரஹ்மான் சாப் ஈ அதில் பிரசிடென்ட் ஆயப்பா ஈ பிளட் அண்ட் பிரெயின் பூம் சென்த் ஒரு அசோசியேஷன் ஆக்கிட்டு சுவாரி கொடுக்கறது. அதில் நண்ட லைஃப்பில் 28 டைம்ஸ் நான் சுவாரி கொடுத்துறேன். 30 பட்டம் தான் கொடுத்தக்கி நக்கு ஒரு கோல்டு மெடல் கிட்டாத்து. அத்தராம தக்கு ஏஜ் 55 ஆகி போயிது. 28 டைம்ஸ் நான் பிளட் டொனேட் ஆக்கியால் நான். அதிர்பின் இப்போ பேரி அகாடமியில் எந்திரல் உண்டு. அதில் எல்லா பிரசிடென்ட்டுமாருக்கும் நான் சாத்து கொடுத்தோன்னிருந்தேன். பேரிங்காக ஒரு நிலையில் நாங்களை இடி கர்நாடக ஸ்டேட்டில் பர்ணூன்ட்டுள்ள ஒரு நியத்தாவரும் அதுக்கு பேன்மை தாவரும் நான் எல்லா இது டைமும் நான் இப்போ செலவாக்கியாண்டுல்ல. இன்ஷா அல்லா இது ஒரு நல்ல சங்கடனைத்து நாங்களை இடி பாரதத்துக்கு ஒரு பெரிய பேர் கொண்டு வரணும்ட்டு நண்ட பெல்லி ஆசை. அதுக்கு பேன்மை நைக்கிற செம்மையால் உள்ளார் அங்கெல்லாம் நான் ஈ டைமில் நான் அங்கே சுக்ரியா ஆக்கிறேன். அங்கே பேன்மை நான் சாத்தம் கொடுக்குவேன்.
2: ஸ்ரோத்ருங்களே, இதுவரைக்கும் ஈ ஒரு மை கதபலக்கா காரியக்ரமத்தில் சமுதாயத்தில் நெய்ச்சங்கத்தோ ஹிரியங்களோ குருத்தா அர்த்த ஆக்கிரங்கத்தோ ஒரு பிரயத்னம் இண்டத்தோ காரியக்ரமத்தில் நடந்தது. ஸோ இதர நிர்மாண கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி, சங்கலன ஆரிஃப் கல்கட்டப்பின அர்ஷன் உள்ளால், சாகித்ய பின துவனி ஹம்சமலார். தப்பான் கேட்டோண்டிக்கொரு இது ரேடியோ சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவனா.

என்ன பாத்தர கேனே சத்ருல்லா ஏரேக்லா பிதைஜெர் ஆண்டா உலாயர்தே பீடே கொர்ப்புனா காம குரோத லோப மோஹா மத மத்சர ஈ அருவலே பரம சத்ருலு தன்னுலைதே ஈ சத்ருலேன் கெல்லஞ்சினாய் தன்ன மனசின புண்டுதுல ஜீவஞ்சினாய் தம்கு தானே பகைனாய் பஞ்சாது என்னட பகை கட்டந்து ஹாளாவர்ச்சி எட்டெட் பீர போல.

0: பாரு.
1: நீங்க ஆத்துல கொத்தாம்பிக்கிட்டாயா? எங்களுக்கு மத்த சந்தைக்கு போவதில்ல.
2: ஓ, இந்த சந்தை அத்தா
1: சந்தை.
2: ஈ சந்தை,
1: ஈ சந்தை, ஈ
2: சந்தை.
3: அவுதா எங்க சந்தைக்கு போப்பு நீ?
1: கிட்டா, நீங்க ஆத்துல கொத்திச்சா சந்தைக்கு போதும். பேரு

ஹாய், என் குரு கிரண் பார்த்துட்டு வந்து நிக்குல் கேனன் உள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்ட்டுள்ள நான் நீங்களும் சேஃபில் குத்தாரு ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியோ நாங்களே நங்கமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க. இது இப்போ கேட்டுன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்க நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களும் தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்து பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஆத்ம விவேச்சனை செல்றது நங்குக்கு நல்ல சககார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்குக்கு இன்னைங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒருவருக்கு தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்துட்டு வந்து தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்கள நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடு சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுரே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவன செல்றது ஒரு நமூத்தோ சத்துவ பரீட்சாயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகிறோம். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடுகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில், நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்போண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல் பி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ பகையில் பழக்க பறியோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னுள்ளுண்டு. வேற ஆள்டோ எதிரில் நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதிலே நாங்களும் அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததிலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்து படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடோகு சககரிசியங்கு. நேரு செல்றது சபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியரிச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்களே உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்களும் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேர தெருளே முன்னல் போகணும். சுக்கா துக்கா ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்பை சிரிக்க புல்பு செல்றோ இது எல்லாத்திலும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு. மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேசி பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொத்தி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏனந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

பாதரகேனே சத்ருல்லா ஏரேக்லா பிதைஜெர் ஆண்டா உலாயர்தே பீடே கொர்ப்புனா காம குரோத லோப மோஹா மதா மத்சர ஈ அருவலே பரம சத்ருலு தன்னுலைதே ஈ சத்ருலேன் கெல்லஞ்சினாயே தன்ன மனசின புண்டுதுலை ஜீவஞ்சினாயே தங்கு தானே பகைனாயே பஞ்சாது என்னட பகை கட்டந்து ஹாளாவர்ச்சி எட்டெட் பீர போல் நோ

பெர்னாட் போனாம் செந்தோந்தி சாஞ்சே திருச்சேனாக்கா எம் கொண்டு நான் சாச்சே உல்டி சோய் நாக்கா வாய்ட் தம் காணனாக்கா துடியாம் பிரேரண் ஜேசு கிறிஸ்தாச்சே திருநாட் போனாம் செந்தோந்தி சாஞ்சே திருச்சேனாக்கா எம் கொண்டு நான் சாச்சே உல்டி சோய் நாக்கா.